0: பன்கால் பாலா வேறே அறிஞ்சாரா பன்கால் பாலா இறைப்பானா அறிஞ்சாரா அறிஞ்சாரா பன்கால் பாலா இறைப்பானா ஜம்பிக்கு என்பாக அறிஞ்சாரா பன்கால் பாலாக அறிஞ்சானா ஜம்பிக்கு என்பாக அறிஞ்சானா பன்கால் பாலாக அறிஞ்சானா ஜம்பிக்கு என்பாக கரைச்சு நோடி விடைக்கார மானே ஓர் மாலகார மானா கர்மாலானா விடை மானா மண்கால் மதக்காரம் மண்கால் துண் நோக்கி ஜங்காடின்றா துண் நோக்கியாச்சு பூண்டு பண்ணிங்கண்ட பக்கம்
1: மண்
0: கால்பா மண் கால்பாக்கார பன் கால்பா பன் கால்பா எடி தூண்டு வச்சு இங்கடின்பா

0: கால் வேலை. உழாஞ்சி அஞ்சி கரமண அறிஞ்சானா, உழாஞ்சி அஞ்சி கரமண அறிஞ்சானா, உழாஞ்சி அஞ்சி கரமண அறிஞ்சானா, உழாஞ்சி அஞ்சி உழாஞ்சி அஞ்சி கரமண அறிஞ்சானா, உழாஞ்சி அஞ்சி கரமண அறிஞ்சானா, உழாஞ்சி அஞ்சி உனக்கு அபகாரம் ஒத்துடணும்.
1: ஏன்
0: குண்டா லோன் கோ

கரமான கரலனாக அறிந்தனாக இடைகாரமான வரலனாக அறிஞ்சனர் மயலங்கண்ணா இடைகாரமான கரலனாக அறிஞ்சனர் மயலங்கண்ணா இடைகாரம்.

கடிகாரமான காரால் அறிந்தனா அவடைகாரமான வரலாக அறிஞ்சன அவர் மகளான அவடைகாரமான காரலாக அறிந்தன.